அஜி பை போனா முடிக்காவோ கொந்த புறகே அகந்து போ சிறு பய புனை தப்பும் உரை தனி எந்திரே ஹொரு சவுசன கப்பு குப்பு குஜிரோ அவந்த ஆய் அமம்பாய் குலந்திரியோ ஹரே சுயிதா இப்பு துப்பெட்டு கங்கு மீமே ஒனி மத்து மொய் போ ஞாக்கங் திரு குவாய் சனமு மாய்தேய் இப்போத்து காகுன நுவா Arroyo piru un sapona ita gau harbiku imroti ari eres rinye no petu ubore hobo ka aguri an pambure ipa ume maba pandei samburi kao ko ubia pero iko